i dore ni mami i riteli gie kaashtak u mihi katata ama dahar eda helini bindu bindu daham mihir hadapina meru suware karai dorin dor paturuwa pahan karana hadamandala kan kalu rasa gangula ஓ ஏ வினக்கப்னவு ஒப்பு திமுத்து ரேடியோவு

சாந்தகுருசே அடையாளமே அபசதுரங்கில் அபகல்வா தேவா அபகேதவே சுவாமினி பிதாக புத்திராக